0: வந்தே மாத்திரம்.
1: வந்தே மாத்திரம் சுஜலாம் சுபலாம் மலய ஜ சீதலாம் சஸ்ய